0: ஐயங்க பில வெதுனமை
1: சரசில் அலங்கம பெணி பெணி தை தவம தூக்க வண்ணே
0: விரல் விரல் ஹத்தி ஹத்தி நீர் முகத ஆதுடென்னே.